பிரமானந்தம் பரமசுக்கிரம் கேவலம் ஞானமூரத்திம் த்வந்த்வதித்தம் திரிகுண்டரசிஷ்டம் சத்குரும் தம் நமாமி.